கிருஷ்ண கிருஷ்ண ஜீ போலோ, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண நித்ய நித்யம் ஜப்பியே கிருஷ்ண நாம் ஜீ போலோ, நித்ய நித்யம் ஜப்பியே ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஜீ போலோ, போலோ ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஜீ போலோ, சத்யநாம் சத்யநாம் சத்யநாம் ஜீ போலோ, சத்யநாம் சத்யநாம் கோவிந்த ஜெய் ஜெய் கோபால ஜெய் ஜெய், போலோ கோவிந்த ஜெய் ஜெய் கோபால ஜெய் ஜெய், ராதா ரமண ஹரி கோவிந்த.

சுத்த சத்வமிதியே சூடரையா. சத்யம் புனந்துண்டி சர்வம்பு சுட்டின்றே

0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 390வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சி. இன்று தம்முடைய ஆத்மார்த்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்துள்ளார்கள் சென்னை சுந்தரம் பஜனை குழுவினைச் சேர்ந்த சகோதரர் திரு சாய்ராம் அவர்கள். பிறந்தது முதலிலேயே பகவானுடைய அரவணைப்பில் இருந்து 25 வருடங்களுக்கும் மேலாக இவர்கள் சுந்தரம் பஜனை குழுவில் சேவை செய்து வருகிறார்கள். பஜனை பாடல்கள் பாடுகிறார்கள். இந்தியாவிலேயே மிக மதிப்புமிக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி IIT சென்னையில் எம்டெக் பட்டப்படிப்பு பெற்று 25 ஆண்டுகளாக வெவ்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்து தற்பொழுது 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கொண்ட குழுவிற்கு தலைமை பொறுப்பு வகித்து ஒரு மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். தம்முடைய 25 வருட கால பணியில் பல்வேறு சிறந்த விருதுகளையும் பெற்று சாதனை படைத்தவர் சகோதரர் சாய்ராம் அவர்கள். அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சாய்ராம், சகோதரர் சாய்ராம் அவர்களே.
1: சாய்ராம் அண்ணா,
0: உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெயர் உவகை. 25 வருடங்களுக்கும் மேலாக நீங்கள் சுந்தரம் பஜனை குழுவிலே இருந்து சேவை செய்து வருகிறீர்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய இந்த பயணம் எப்படி ஆரம்பித்தது? பகவான் எப்படி உங்களுடைய குடும்பத்திற்கு வந்தார்? பகவானுடைய லீலைகளை எல்லாம் எப்படி நீங்கள் அனுபவித்தீர்கள்? உங்களுடைய ஆரம்பகால அந்த அனுபவங்களிலிருந்து இந்த உரையாடலை தொடங்குவோம். பகவான் எப்படி உங்களிடம் வந்தார், உங்களுடைய குடும்பத்திற்கு வந்தார் என்பதை பற்றி சொல்லுங்கள்.
1: சாய்ராம் அண்ணா, முதலில் பகவானின் பிற்பாத கமலங்களுக்கு கோட்டி கோட்டி பிரணாம்ஸ். சுவாமி எங்க ஃபேமிலிக்கு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்ச்சுனேட். எப்படின்னா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி வந்து வாஸ் இன்ட்ரடியூஸ்டு அவர் ஃபேமிலி. எப்படி வந்து ஒரு பூஜா ரூம்ல வந்து ராமா கிருஷ்ணா வச்சு இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா கத்துக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி சுவாமி போட்டோ வந்து ஏற்கனவே எங்களோட பூஜா ரூம்ல அலங்கரிச்சிருந்தது கடவுளா. அந்த சிச்சுவேஷன்ல தான் நான் வந்தேன். ஸோ ஐ ஷுட் கன்சிடர் டு பி வெரி ஃபார்ச்சுனேட் டு பி பிளெஸ்ட் அண்ட் டு பி பார்ன் இன் அ ஃபேமிலி லைக் தட். எங்க அம்மா அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் பிகினிங் ஆஃப் 1969. அப்ப வந்து எங்க அப்பா வந்து கல்கட்டால வந்து ஒரு HR கோர்ஸ்க்காக வந்து அங்க வந்து படிக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்ப வந்து எங்க அம்மாவும் வந்து கல்கட்டால இருந்தாங்க. அப்ப எங்க அம்மாவோட சித்தப்பா வந்து அப்ப நிறைய அங்க பஜன்ஸ் கண்டக்ட் பண்ணுவான் கல்கட்டால. அந்த ஒரு பஜன் போகும்போது வந்து அங்க விபூதி பிரசாதத்தோட ஒரு சுவாமியோட சின்ன போட்டோகிராஃப் நம்ம பாக்கெட்ல எல்லாம் வச்சுக்கிறோமே அந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபை வந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்துறான். இந்த மாதிரி வந்து இவர் சன்னியாசின்னு சொல்றா, இந்த மாதிரி புட்டப்பருத்தின்னு ஆந்திர பிரதேஷ்ல ஒரு சின்ன கிராமம் இருக்கா அந்த இடத்துல இருக்கா, நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட கொடுத்தோம். அப்ப வந்து எங்க அம்மா வாங்கி வச்சிருந்தாலே தவிர வந்து ரொம்ப கொண்டாடவோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோ அந்த மாதிரி இல்ல. எது சரி கொடுக்கற பெரியவா ஒரு போட்டோ கொடுக்கறாருன்னு வாங்கி வச்சிருந்தான். வாங்கி வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடு ஃபுல்லா வந்து அங்கங்க திட்டுத்திட்டா விபூதி அந்த சின்ன போட்டோல இருந்து எமினேட் ஆகி வாசனைனா அப்படி ஒரு வாசனை என் வீட்டுல. வீடு ஃபுல்லா அங்கங்க திட்டுத்திட்டா விபூதியம் இந்த போட்டோல இருந்து. அப்பதான் வந்து தேவர் ஷாக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பயந்து போயிட்டா, இது என்ன ஏதாவது ஒரு விச் கிராஃப்ட் அந்த மாதிரி இருக்குமோ, ஒரு மேஜிக்கல் பவர் அந்த மாதிரி இருந்ததோ அப்படின்லாம் டவுட். சோ என்ன பண்ணா உடனே வந்து அந்த பஜன் கண்டக்ட் பண்ணுவாள் கேட்டது வந்து அவாசனா வந்து நீங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட், இந்த மாதிரி வந்து பகவான் வந்து பிரத்யட்சமா உங்களை பிரஸ் பண்றாரு. சோ இவரை வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும்ன்றது தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ அந்த போட்டோ வழியா வந்து சுவாமி வந்து பிளெஸ் பண்ணி உடனே ஒரு மிராக்கிள் மாதிரி விபூதி மேனிஃபெஸ்டேஷன் காமிச்சு எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப அதிக அளவு கான்பிடன்ஸ், ஒரு பிளைண்ட் ஃபேத்னு கூட சொல்லலாம் ஃபார் தட் மேட்டர். எதுக்கு நான் இந்த பிளைண்ட் ஃபேத்னு சொல்லணும்னா, நாங்க வந்து வைஷ்ணவேட் எங்க தாத்தா பாட்டி எல்லா பேரண்ட்ஸ் அவங்க எல்டர்ஸ் எல்லாமே பார்த்தா ரங்கநாதர் தான் வந்து அவருக்கு கடவுள், பிரத்யமான கடவுள், வேற யாருமே கடவுள் கிடையாதுன்னு ஒரு வீர வைஷ்ணவேட் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். சோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் ஆயிட்டு இந்த வெரி இன்ஸ்டன்ஸ் வென் சுவாமி மேனிஃபெஸ்டட் வித் விபூதி. இவாளுக்கு வந்து ஒரு ஃபெய்த், பிளைண்ட் ஃபெய்த் வரணும்னா அது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சுவாமிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஐ வுட் கால். எப்படி ஷிரடி சாயி சொல்றார், இந்த மாதிரி ஒரு ஸ்பேரோவா இருந்தா அந்த ஸ்பேரோக்கு வந்து காலில் கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்தேன், அதே மாதிரிதான் வந்து லிட்டரலா சுவாமி வந்து எங்க ஃபேமிலிக்குள்ள வந்துடும். த ஃபர்ஸ்ட் டைம் 1969 இன்ட்ரடியூஸ் ஆகி இந்த போட்டோ மேனிஃபெஸ்டேஷன் ஆன உடனே எங்க பேரண்ட்ஸ்க்கு தே ஹேட் லாட் ஆஃப் ஃபெய்த். தட் வாஸ் த என்ட்ரி பாயிண்ட்.
0: இப்ப நீங்க சொன்ன இல்லையா, அதாவது நாங்க கல்கட்டால இருந்த பொழுது இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு. உங்களுடைய நேட்டிவ்?
1: அம்மா வந்து கல்கட்டா, அப்பா வந்து நேட்டிவ் ஆஃப் கும்பகோணம். ஸோ பட் இந்த எஜுகேஷனல் ப்ரோக்ராம்னால வந்து ஹி ஹேட் டு பி தேர் ஃபார் 6 மந்த்ஸ். ஸோ அது வந்து தட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நிறைய மிராக்கிள்ஸ். அந்த ஃபேஸ் ஆஃப் சுவாமி பார்த்தேன்னா வந்து மோர் ஆஃப் மிராக்கிள்ஸ். எப்படி சுவாமி வந்து ஹி டிவைடட் இஸ் லைஃப் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் டிஸ்கோசஸ், பாஷ்யம், அந்த மாதிரி ஏர்லியர் ஃபேசஸ் ஆஃப் சுவாமி இன் ஏர்லி 60s 70s எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ்,
0: அற்புதங்கள்.
1: ஸோ இந்த கேஸ்ல வந்து அப்புறம் வந்து நாங்க வந்து பூஜையில வச்சு வர்ஷிப் பண்ற மாதிரி வந்து போட்டோஸ்லாம் வச்சு பண்ணுவோம். அப்பயுமே வந்து நிறைய ஃபேமிலியில இருந்து ரெசிஸ்டன்ஸ். இன்ஃபேக்ட் எங்க அப்பாவோட அப்பா, எங்க தாத்தா அப்பாவோட ஃபாதர் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எப்படின்னா இவர் வந்து முஸ்லீம் செயின்ட்னு சொல்றா, சில பேர் சன்னியாசின்னு சொல்றா, இந்த மாதிரிலாம் போட்டோ வச்சுன்னு வர்ஷிப் பண்றே, வீட்டுக்கு கெடுதல் ஆயிடுமே அப்படின்றதெல்லாம் நிறைய வந்திருக்கு. அப்ப வந்து எங்க அப்பா வந்து ஒரு எக்ஸ்டென்ட் போயிட்டு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பிடிக்கலன்னா நீங்க வர வேண்டாம், அந்த அளவுக்கு கூட ஹி ஹட் பீன் அந்த எக்ஸ்டென்ட் கூட போயிட்டான். ஸோ அது வந்து இட் வாஸ் வெரி வெரி டீப் ரூட்டட்.
0: வெரி வெரி டீப் ரூட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஆழ்ந்த ஒரு அசையாத நம்பிக்கை. இதுக்கு பிறகு அவர்கள் சுவாமியை தரிசித்து சுவாமியோட பேசினது அந்த மாதிரி அனுபவங்கள்.
1: சுவாமி வந்து பிசிக்கலா எங்க அம்மா இல்ல அப்பாவோட ஒன் டு ஒன் பேசினதில்ல, பட் எல்லா இன்டராக்ஷன் எப்படின்னா வந்து சுவாமி ஹாஸ் கிவன் பர்சனல் அட்டென்ஷன் த்ரூ லெட்டர்ஸ்.
0: லெட்டர்ஸ்
1: நாங்க வந்து சுவாமி போட்டோ வச்சுட்டு வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்போம். திருச்சியில வந்து பூஜை ரூம்ல வச்சு வர்ஷிப் பண்றதுல இருந்து என்ன ஆகும்னா, ஏதாவது ப்ராப்ளம்னா சுவாமி வில் ரைட் அ லெட்டர் அண்ட் த லெட்டர் வில் மேனிஃபெஸ்ட் த்ரூ த போட்டோகிராஃப். இன்னமும் அந்த போட்டோகிராஃப் இருக்கு அண்ட் வி ஹவ் பிரிசர்வ்ட் ஆல் த லெட்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 50-60 லெட்டர் இருக்கும்.
0: அதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு தீர்வு கொடுக்கிற போல லெட்டர்ஸ்.
1: ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நெக்ஸ்ட் டே வந்து கார்னர்ல வந்து மஞ்சள் தடவி இருக்கும் அந்த லெட்டர். நம்ம வீட்டில இருந்து இருக்கிற புக்ல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சா மாதிரி இருக்கும், அந்த கார்னர்ல வந்து மஞ்சள் தடவி இருக்கும், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு எழுதியிருக்கும். உள்ள வந்து சுவாமி வந்து எழுதியிருப்பார் இந்த ப்ராப்ளம் பேர் சொல்லி. இட் வில் பி ஜென்ரிக் லெட்டர், இதெல்லாம் கிடையாது. அந்தந்த பேர் சொல்லி இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு நீ பண்ணணும், இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும். அது மாதிரி வந்து சுவாமி ஹஸ் கைடட் அஸ் ஃபார் அபவுட் 5-6 இயர்ஸ், விச் இஸ் ஐ திங்க் வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் டைரக்டா வந்து சுவாமி கிட்ட இருந்து.
0: அந்த மாதிரி ஏதாவது சம்பவத்தை நினைவுக்கு வந்து நேயர்களோட.
1: இது வந்து எங்க அம்மா என்ன சொல்லுவானா வந்து, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி அப்பா வந்து கல்கட்டால இருந்தா அண்ட் எங்க அப்பா வந்து ட்ரைனிங் கோர்ஸ் போயிட்டு இருந்தார். அப்ப இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளுக்கு வந்து சுவாமி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் டைரக்ஷன் வந்தது. அப்ப வந்து எங்க அம்மாவுக்கு வந்து 7 மாசமோ 8 மாசமோ கேரிங்கா இருந்தா. அப்ப இருக்கும்போது அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்ததுன்னா, நீ உடனே திருச்சிக்கு கிளம்பிப்போ. அந்த அந்த லெட்டரோட கண்டென்ட் அதுதான், இங்க வந்து பிரசவம் பார்க்க கூடாது, திருச்சிக்கு கிளம்பி போயிடும். கல்கட்டாலேருந்து திருச்சிக்கு வரணும்னா 3 டேஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்க்கு வரணும், அதுக்கு 2 நாள் ட்ரெயின்ல வரணும், அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ்ல இருந்து திருச்சிக்கு போகணும். ஸோ கிட்டத்தட்ட 2.5 நாள்ல இருந்து 3 நாள் வரையும்.
0: அது மட்டும் அந்த ஒரு க்ரூஷியல்
1: 7-8 மந்த்ஸ்ல வந்து டாக்டர் எல்லாம் நீங்க இப்ப கேட்டீங்கன்னா டு டிராவல். அப்ப இருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இன்னமும் வர்ஸ். பட் எங்க அப்பா சொல்லிட்டா சுவாமி கிட்ட இருந்து வந்து டைரக்ஷன் வந்துருது, வி கேனாட் கோ பேக், யூ ஹாவ் டு டிராவல். எங்க அம்மாவும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்மா இருந்தா இந்த மாதிரி சுவாமி சொல்லிட்டார் பண்ணிதான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. ஸோ தே ஸ்டார்டட். எங்க பாட்டி, எங்க அம்மாவோட அம்மாவும், எங்க அம்மாவோட பிரதர், எங்க அங்கிளும் வந்து துணைக்கை வச்சுட்டு ட்ரெயின்ல கிளம்பி
0: சென்னைக்கு வந்தாச்சு.
1: அந்த லெட்டர்லயும் சுவாமி என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து, உனக்கு அப்ப வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப வரீடு, என்னடா அது இப்படி இருக்கே, இவ்வளவு கஷ்டம் இருக்கே, என்ன பண்றது, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போறோமே. அண்ட் ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் சைல்டுன்றதுனால வந்து அவ பேரண்ட்ஸ் கூட இருந்தா ஒரு மாரல் சப்போர்ட், அது தட்ஸ் அ வே ஹவு த சொசைட்டிஸ் நம்மளோட சொசைட்டி எஸ்பெஷலி இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி கஷ்டமா இருக்கே என்ன பண்றதுன்னா, நெக்ஸ்ட் டே லெட்டர் வருது, ஒன்னும் வரி பண்ணாத, நான் கூடவே இருப்பேன், உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், என்னோட பேரே வெயி, ரெண்டாம் பேர் தெரியாத அளவுக்கு உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி திருச்சிக்கு வந்தனே மிட் நைட் வந்து 123, ஈவன் பக்கத்துல இருக்கிற நர்ஸ் கூட நடந்ததுதான் தெரியாது, ஐ வாஸ் பார்ன். தட்ஸ் ஹவ் மை மாம் சேஸ் சுவாமி ஹஸ் கிவன் ஹிஸ் வேர்ட். அவர் வாக்கு கொடுத்த ரெண்டாம் பேருக்கு தெரியாம குழந்தை பிறக்கும்னு
0: சுகப்பிரசவம்
1: அதே மாதிரி ஆச்சு. அண்ட் குழந்தைய பாத்துட்டோன்னே தே செட் வந்து ஆண் குழந்தை அண்ட் யூ ஆர் வெரி பிளஸ்ட் பிகாஸ் லெப்ட் ஃபுட்ல 6 toes இருக்கு. அதுவும் வந்து சுவாமி வந்து கிளியரா லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருந்தார். சுவாமியோட வார்த்தை வந்து பொய்யாரத்துக்கு சான்ஸே
0: கிடையாது. இதை நீங்க சொல்லும் பொழுது இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ட் பர்சன் நீங்க, அதாவது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சுவாமி உங்களுடைய பெயரை சொல்லிட்டாரு, நீங்க எப்படி பிறக்க போறீங்கிறத சொல்லிட்டாரு, காலில் வந்து 6 விரல் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாரு, அத கச்சிதமா அடுத்த வாழ கூட தெரியாம டக்குன்னு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு அம்மாவுக்கு பிளஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களை இங்க நாங்க சந்திக்கிறதுலயே வந்து ரொம்ப உண்மையிலேயே பெருமிதம் அடைகின்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வந்து பகவானை பார்த்ததுக்கு அப்புறமா பகவானோட பேசினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாக்கா அதுக்கப்புறமா மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய அபூர்வமே நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. அப்புறம்
1: அதுக்கப்புறம் நீங்க ப்ராப்ளம் சொன்னோடனே எனக்கு இதுவும் வந்து 1969 லேட்டர் நான் பிறந்த அப்புறம் இனிஷியல் ஒரு 4 மாசம் இருக்கும்னு அம்மா சொல்லியிருக்கான். திடீர்னு வந்து அப்பாவுக்கு வந்து இம்பேலன்ஸ் பிரெயின்ல ஏதோ க்ரோத் இருக்கு, இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆபீஸே போக முடியாம இருந்தது. பட்டிங் பாயிண்ட் இன் தர் கேரியர் ஹி வாஸ் டூயிங் வெரி வெல். அங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஹி வாஸ் போஸ்ட்
0: திருச்சியில.
1: அப்பா திருச்சியில இருந்து அங்கதான் அப்பதான் இனிஷியல் பேசஸ் ஆஃப் கம்பெனி அப்பதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு
0: இருக்காங்க. அப்பதான் வந்திருக்கு.
1: சோ அந்த இதுல வந்து பர்சனல் ஆபீசரா இருந்தார். அப்ப என்ன ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப கேரியர் எஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா என்ன தலை சுத்தி உட்கார முடியாயிடும், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இப்ப என்னடா பண்றது, டாக்டர் எல்லாம் சொன்னா ஸ்கேன் எல்லாம் பண்ணணும். அந்த 69 அவ்வளவு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் வந்து ரொம்ப குறைச்சல். சோ ஸ்கேன் பண்ணணும், பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்க பொட்டன்சியல் சான்சஸ் இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்ப அசோசியல் எங்களுக்கு வந்து வேற போக்கடமே இல்ல, சுவாமி தான் ஒரே போக்கடம். சோ அம்மா வந்து சுவாமி கிட்ட ப்ரே பண்ணி சொல்லி வச்சாச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டே பாத்தேன்னா ஒரு பேக்கெட், சுவாமியோட போட்டோ முன்னாடி ஒரு பேக்கெட். பாக்கெட்டை வந்து அம்மா பூஜை இது பண்ணும்போது திறந்து பார்த்தா என்னடா பாக்கெட் இருக்கு, யாரு மடிச்சு வச்சிருக்காங்கன்னு திறந்தனா அதுல விபூதி, சுவாமி வச்ச விபூதி. அதே அந்த பாக்கெட் இருக்கிற விபூதியிலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருக்கு, இந்த மாதிரி ஒன்னும் கவலைப்படாத, இந்த விபூதி வந்து தண்ணியில போட்டு டெய்லி காத்தால கூட எல்லாம் சரியா போயிடும், மெடிசன் வந்தாச்சு. 10 days இது கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து அதோட ட்ரேஸே இல்லாம போயிடுது. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து தேவர் ஆல் அஸ்டானிஷ்ட். ஒரு மெடிசன் ஒரு ட்ரீட்மெண்ட், டாக்டர் டே போல ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு ஒப்பீனியனும் எடுக்கல. சுவாமி விபூதி சாப்பிட்டோடனே கம்ப்ளீட்டா வந்து குணமாயி ஹி பிகேம் நார்மல். சோ அந்த மிராக்கிள் வாஸ் அகெயின் திருப்பி ஒரு டர்னிங் பாயிண்ட் இன் லைஃப். அது என்னடானா அந்த ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். சோ எனக்கே வந்து பல தடவை வந்து தோணிருக்கு, நம்ம தர்ஷனுக்கு போகும்போது சுவாமி பார்க்கல இல்ல பேசல இல்ல இன்டராக்ட் பண்ணலன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் அவாய்ட் பண்றதோ, சுவாமி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் இப்ப பாரு இவளுக்கு வந்து டைரக்டா இன்டராக்ட் பண்ணல, பேசவும் இல்லை. அட் த சேம் டைம் த அமௌண்ட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இருக்கு. அண்ட் சுவாமி பிசிக்கலா இருக்கிறோ இல்லையோன்றத குவெஸ்டினே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா கூட அவளுக்கு வந்து பிசிக்கலா இப்ப சுவாமி இல்ல, பட் அந்த டிஃபரன்ஸே தெரியல. பிசிக்கலா சுவாமி இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் ஒரு டிஃபரன்ஸே தெரியல, பிகாஸ் அந்த ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் தேனோ சுவாமி இஸ் தேர்.
0: அதாவது ஃபெய்த் இருந்ததுனால மிராக்கிள்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ.
1: கரெக்டா சொன்னேன் சார், இந்த ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் ஐ திங்க் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவாமி இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்ட்ஸ் அ சேம்.
0: ஆமா,
1: ஹி சேஸ் வந்து டிவோஷன் கேனாட் பி லைக் சீசனல் அண்ட் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். சுவாமி என்ன சொல்றாரோ அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் குவெஸ்டின் கூட பண்றதுக்கு, அது நமக்கு குவெஸ்டின் பண்றதுக்கு அருகதை கிடையாது, அது ஒண்ணு. பட் செகண்ட் பார்ட் வந்து ஈவன் அட் பிசிக்கல் லெவல் அது குவெஸ்டின் பண்ணாம இம்ப்ளிசிட்டா ஃபாலோ பண்ணனா தட் இஸ் த பெஸ்ட் ஃபார் அஸ். அண்ட் சுவாமி நோஸ் எவ்ரி திங். நம்ம வந்து ஒரு விஷ் பண்ணோம்னா வந்து நம்மளோட நல்லதுக்கு பண்றோமோ அப்படின்னு வந்து ஒரு இதை தாட்ல நம்ம பண்ணலாம். பட் சுவாமி கொடுத்தாருன்னா இட் வில் பி த பெஸ்ட் பெஸ்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனி டைம்.
0: தட் இஸ் ஆல், சுவாமி கொடுத்துட்டாருனாலே அது வந்து பெஸ்ட் தான். அது வந்து நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது.
1: சோ பெட்டர் நாட் டு ப்ரே டு சுவாமி ஆஸ்கிங் இது வேணும் அது வேணும்னு சொல்றது பதிலா விட்டுணும் சுவாமி கிட்ட, கொடுத்துட்டு நீங்க கொடுங்க சுவாமி, நீங்க கொடுக்கறது தான் வந்து இட் வில் பி த பெஸ்ட் ஃபார் மீ. அந்த ஐ மீன் அந்த ஒரு என்வரான்மெண்ட்ல தான் வந்து நான் ஆக்சுவலி வளர்ந்ததே. அகைன் ஐ ஷுட் பி சேயிங் தட் ஐ வாஸ் வெரி பிளஸ்ட் டு பி அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து.
0: உங்க அப்பாவோட பேர் என்ன தகப்பனார்?
1: அப்பா பேர் வந்து வரதராஜன். இன்ஃபேக்ட் வந்து சாமி 2006 ஒரே தடவை வந்து தர்ஷன் போகும்போது வந்து கேட்டார் திடீர், அப்கா பிதா கா நாம் கியா ஹை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹிந்தியில கேட்டும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்புறம் கூட இருந்து ஒரு சொன்னார் அப்பா பேரு கேக்குறான். சோ ஃபார் சம் ரீசன் வரதராஜன்
0: வரதராஜன். அம்மா?
1: அம்மா பேரு வந்து பத்மான பேர்.
0: சோ வரதராஜன் பத்மா இவர்களுடைய ஸ்டோரி ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபெய்த் அண்ட் டிவோஷன் விஷயத்துக்கு அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிறாருங்கிற பொழுது பிரேயர்ஸ் கூட அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு ஸ்டெப் அதிகமாவே போயிட்டீங்க அந்த ஆன்மீக சாதனையில, வெரி இன்ஸ்பைரிங். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி டுவர்ஸ் காட் எப்படி இருந்தது?
1: அந்த ஜேர்னி அதுக்கப்புறம் பார்த்தேன்னா வந்து தே ஸ்டார்டட் டு ஹாவ் மோர் ஃபெய்த். நிறைய டிவோட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சார். திருச்சியில வந்து ஒரு காலனி மாதிரி, ஸோ நிறைய டிவோட்டிஸ் யூஸ் டு கம். இந்த மாதிரி ஒரு மிராக்கல்ஸ்லாம் நடக்கிறதுனால வந்து இது யூஸ் டு கம். அங்கே வந்து சுவாமியோட ப்ரே பண்ணிட்டு நிறைய பஜன்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். வீட்டில் அப்போலாம் வந்து ஹவுஸ் பஜன் தான், ஒரு கம்யூனிட்டி பஜன்ற மாதிரி இல்லை சமிதி இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளோ ஆர்கனைஸ்டா கிடையாது. ஸோ ஹவுஸ் பஜன்ஸ் தான். வீட்டில் வந்து நிறைய பஜன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அகெயின் நிறைய மிராக்கல் நடக்கும். சுவாமி விபூதி வரும், குங்குமம் வரும், மஞ்சள் வரும், அப்புறம் சுவாமி இதில் வந்து தேனும் வரும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி மிராக்கல் வந்து நிறைய நடந்தது. அதே மாதிரி வந்து ஒரு பழைய ரொம்ப பழைய டிவோட்டி, அவர் வந்து ஒரு நாள் பஜன் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லிண்டே இருக்கார், பாருமா சுவாமி வந்து அங்கேயிலேருந்து விபூதி உதுக்குறார் அப்படின்னு சொல்லிண்டே இருக்கார். அந்த போட்டோலேருந்து விபூதி அப்படியே வருது. ஸோ ஐ மீன் பிசிக்கலா வந்து சுவாமி வாஸ் பிரசன்ட். சுவாமி சொல்றாரு, வி கேன் வர்ஷிப் அ பிக்சர் அஸ் காட் பட் நாட் காட் அஸ் அ பிக்சர்ன்ற மாதிரி சுவாமி வாஸ் பிசிக்கலி தர். அண்ட் அதை ப்ரூவ் பண்றதுக்கு கடைசி லெட்டர் வென் சுவாமி மெட்டீரியலைஸ் மெட்டீரியலைஸ்ட் இந்த போட்டோகிராஃப். அப்ப சொன்னார், இனிமேலாம் வந்து நான் லெட்டர் எல்லாம் வராது, ஆனா சுவாமி வந்து கடவுளா தெய்வமா இந்த போட்டோல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் வந்து போன அப்புறம் பாத்திரலாம் போட்டோக்குள்ள சுவாமியோட நெத்தியில வந்து திருப்புறம் மூணு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போட்டோக்குள்ள ஃபார்ம் ஆகி தட் இஸ் த லாஸ்ட் லெட்டர் விச் கேம் அண்ட் தட் இஸ் நவ் அதே அந்த போட்டோகிராஃப் தான் எங்களுக்கு வந்து இப்ப வந்து மெயின் போட்டோகிராஃப்.
0: உங்களுடைய பூஜா ரூம்ல அதுதான்,
1: பூஜா ரூம்ல அந்த போட்டோகிராஃப் தான் இருக்கு. அண்ட் டில் டுடே தட் போட்டோகிராஃப் யூ வர்ஷிப் அஸ் காட்.
0: அத அப்படியே நீங்க பிரசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க
1: கரெக்ட்.
0: ரொம்ப நல்லா இருக்கு கேக்கிறதுக்கு. நீங்க இதுக்கு அப்புறமா உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்தது? பர்சனல் ஜேர்னி டுவர்ட்ஸ் சாய்.
1: என்னோட ஜேர்னி வாஸ் வெரி நார்மல். ஒன்னு வந்து ஐ வாஸ் பிளெஸ்ட் டு நோ பகவான் வந்து கடவுளா பாக்குறதுக்கு வந்து எனக்கு வந்து கஷ்டமே தெரியல. ஏன்னா வந்து நார்மலா எப்படி ராமா கிருஷ்ணா இருந்தோ அது மாதிரி வந்து சுவாமி. சோ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் க்வெஸ்டினே வந்து இல்ல. சோ அந்த அளவுக்கு ஈஸியா இருந்தது. பட் ஒன்லி திங் ஐ வாஸ் வெரி நார்மல். நான் வந்து ரொம்ப ஆக்டிவா இல்ல, பால விகாஸ் குரூப் டூல இருந்தேன். அப்ப வந்து சுவாமி திருச்சிக்கு ஒரு தடவை வந்திருந்தார். அப்ப வந்து ஐ வாஸ் லக்கி டு பி ரிசீவிங் சுவாமி வித் பூர்ண கும்பம். கையில ஃப்ரூட் பிளேட்ஸோட வச்சுட்டு பூர்ண கும்பம் வச்சுட்டு மந்திர புஷ்பம் எல்லாம் கத்துனோம் அப்ப. சோ கத்துனதுனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சுவாமி வந்து ரயில்வேஸ் கிரவுண்டுக்கு வந்து சுவாமி வந்தார். ஒரே ஒரு ஸ்பீச், சுவாமியோட ஸ்பீச். அதுக்காக வந்துட்டு சுவாமி ஐ திங்க் என்ரூட் ஹி வாஸ் கோயிங் டு சம் அதர் பிளேஸ். சோ வந்தார். அப்ப வந்து சுவாமி வந்து டுக் சம் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பிளேட் அண்ட் தென் டேப்ட் ஆன் மை சீக். தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் ஆஸ் அ சைல்ட். மேபி ஐ வாஸ் ஸ்டடிங் 5th or 6th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் ஸ்கூலிங் முடிச்சு என்னோட காலேஜ் டேஸ் ஐ டிட் மை இன்ஜினியரிங் இன் பெங்களூர். சோ அப்ப வந்து தேர்ட் இயர் இன்ஜினியரிங் போது வந்து வெக்கேஷனுக்காக சென்னை வந்திருந்தேன். அப்ப வந்து சுவாமி வந்து ஹேட் விசிட்டட் சென்னைக்கு வந்து சுவாமியும் வந்திருந்தார். அப்பதான் எவ்ரி இயர் நமக்கு அந்த வி ஆர் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சுவாமி.
0: எல்லா வருஷமே வந்து அந்த பொங்கல் பீரியட்ல வருவாரு
1: இருக்கும் அந்த இது இருந்தபோது. இன்ஃபேக்ட் ரயில்வேஸ் கிரவுண்டுக்கு வந்து சுவாமி வந்தார். ஒரே ஒரு ஸ்பீச், சுவாமியோட ஸ்பீச். அதுக்காக வந்துட்டு சுவாமி ஐ திங்க் என்ரூட் ஹி வாஸ் கோயிங் டு சம் அதர் பிளேஸ். சோ வந்தார். அப்ப வந்து சுவாமி வந்து டுக்

0: அந்த இது இருந்தபோது, இன்ஃபேக்ட் சுவாமி வந்திருக்கான்னு தெரியும், பட் தர்ஷன் கூட நான் வந்ததில்ல. எங்க அம்மா அப்பா வந்து மார்னிங் நகர் சங்கீதன் வந்துருவா, ஏன்னா வீடு வந்து சுந்தரம் பக்கத்துல இருக்கிறதுனால வந்து நகர் சங்கீதன் வந்துட்டு சுவாமி தர்ஷன் எல்லாம் பார்க்க. ஸோ அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து ஒரு 9:30 மேல இருக்கும், தேனாம்பேட் சைட்ல வந்து ஐ வாஸ் கமிங் இன் மை மோட்டர் பைக், இட் வாஸ் அ ஹாலிடே ஃபார் மீ. வந்துட்டு இருக்கும்போது அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஐ வாஸ் லக்கி, ஐ மீன் எகெயின் ஐ வுட் திங்க் தட் இதுவும் வந்து டெஸ்டினி தான் நினைப்பேன். சுவாமி தான் வந்து அகெயின் கேம் இன் டு மை லைஃப். சிக்னல்ல நின்று இருக்கும் போது வந்து சுவாமியோட கார் பக்கத்துல வந்து நின்னுது. அப்ப வந்து 3 சேவாதல் தான், முன்னாடி 2 மோட்டார் பைக்ல சேவாதல், பின்னாடி இருப்பா. சோ ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் தட் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு சுவாமிஸ் கார், மேபி 1 ஃபீட் அவே. சோ அப்பதான் வந்து சுவாமி வந்து ஜன்னக்கதை வழியா வந்து ஐ ஃபோல்டட் மை ஹேண்ட்ஸ், வெளியில பைக்ல இருந்தேன் இன்ஃபேக்ட், சிக்னல்ல நின்று இருக்கும் போது ஃபோல்டட் மை ஹேண்ட்ஸ். சோ அப்ப வந்து சுவாமி பார்த்து ஸ்மைல் பண்ணி பிளஸ் பண்ணர். ஐ மீன் ஐ திங்க் தட் இஸ் த டர்னிங் பாயிண்ட். சோ பார்த்த உடனே எனக்கு என்னன்னா வந்து ஐ வாஸ் சோ ஹாப்பி, ஐ மீன் வெரி யூனிக் தர்ஷன், அண்ட் அப்கோர்ஸ் இட் சோ மச் ஆஃப் ப்ராக்சிமிட்டி, அண்ட் செகண்ட் திங் ரொம்ப ரொம்ப ஈஸியா, ஐ மீன் எல்லா ஒரு தர்ஷன் கிடைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு ரியலைஸ் எவ்வளவு கஷ்டம் சுவாமி தர்ஷன் கிடைக்கிறதுன்னு, பட் இட் வாஸ் சோ ஈஸி ஃபார் மீ டு கெட் தட் தர்ஷன். அந்த தர்ஷனுக்கு அப்புறம் தட் இஸ் அ டர்னிங் பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் டே ஆபட்ஸ்பரிக்கு வந்து ஐ வாஸ் ரியலி வாண்டிங் டு கம் அண்ட் சி சுவாமி இன் த ஆபட்ஸ்பரி, கேம் இன் டு ஆபட்ஸ்பரி. ஸோ அப்ப வந்து ஐ குட் ஸ்பாட் ஒன் ஆஃப் மை நோன் பர்சன்ஸ் ஹூ வாஸ் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ அவர் சொன்னார், நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டபோது வந்து சொன்ன, இந்த மாதிரி தர்ஷனுக்கு வந்திருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ இதா வந்து தர்ஷனுக்கு வந்திருக்கேன், டிவோட்டியா வந்திருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஸோ ஐ வாண்ட் டு ரீலிவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதனால வந்தேன். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார், சரி நீ வாண்டு கூட்டின்னு போயிட்டு பஜன் ரூப் பின்னாடி உட்காந்து சார், மேபி அது ஒரு இண்டிகேஷனா
1: என்ன, அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்துருமே, அது போல அது வந்துருது அப்பவே.
0: சோ ஆபட்ஸ் பரியில அந்த ஃபுல் பஜன் தர்ஷனுக்கு வந்து ஐ வாஸ் தேர் அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் பிஹைண்ட் த பஜன் ரூம். சோ ஆபட்ஸ் பரியில தர்ஷன் முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் வந்து ஐ வெண்ட் ஆஃப். சோ தட் வாஸ் அந்த இதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து சுந்தரம்க்கு வர ஆரம்பிச்சேன். எப்பெல்லாம் லீவ் கிடைச்சதோ அப்பவும் நான் படிச்சுட்டு இருந்தேன், லீவ் இருக்கும்போதெல்லாம் வந்து சுந்தரம்க்கு வந்து இங்க செப்பல் ஸ்டாண்ட்ல வந்து அங்கதான் டியூட்டி பண்ணுவேன். அங்க ஒரு ரொம்ப சீனியர் மெம்பர்லாம் இருந்தா, தேவர் ஆல் இன் இன்ஸ்பிரேஷன், அவ்வளோ சொசைட்டில அவ்வளோ ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது ஆனா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணும்போது அதெல்லாம் இட் அட்ராக்டட். அந்த தட் வாஸ்
1: அதாவது அதெல்லாம் அவங்களுடைய அந்த பணிவு, ஹியூமிலிட்டி, இதெல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க,
0: கரெக்ட்.
1: அதெல்லாம் தான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு.
0: அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு அது வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல சேரணும், அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. சோ இங்க வந்து செப்பல் டியூட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வரையும் பண்ணியிருந்தேன். அப்ப என்ன எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சு வேலையும் கிடைச்சது, இங்க மெட்ராஸ்ல வேலை கிடைச்சது. சோ ரெகுலரா வர சான்ஸ் கிடைச்சது.
1: இன்ஜினியரிங் பிடெக்?
0: ஆமா, பிடெக்.
1: பிடெக் எந்த கல்லூரியில படிச்சீங்க?
0: நான் பெங்களூர்ல வந்து படிச்சேன், பெங்களூர் யூனிவர்சிட்டியில பிடெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் IIT மெட்ராஸ்ல வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சேன்,
1: எம்டெக்
0: வந்து சென்னையில. இன்ஃபேக்ட் அதுவுமே வந்து சுவாமியோட பிளெஸிங்ஸ் தான். கொடைக்கானல்ல ஒரு தடவை இன்டர்வியூ கிடைச்சது, அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அப்பயே சுவாமி சொன்னார், இந்த மாதிரி தலையில இப்படி தொட்டு காமிச்சு அதுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னா, அதோட இதுதான் என்னவோ தெரியல, எம்டெக் IITல படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது.
1: இல்ல, IIT அப்படிங்கறது அது ஒரு கிரேஸ் இருந்தா தான் கிடைக்கும், எஃபர்ட்ஸும் வேணும் அதுக்கு,
0: கரெக்ட்.
1: ஒரு பிரெஸ்டீஜியஸ்
0: இன்ஸ்டிடியூட். சோ இப்ப ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த டியூட்டி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பர்டிகுலர் இயர் வந்து சுவாமி மெட்ராஸ்க்கு வரதா இருந்தது. அப்ப பஜன் ரூப் கன்வீனர் சொன்னார், இந்த மாதிரி வந்து மைக்ஸ், பிஏ சிஸ்டம், அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் தேவைப்படுறது, அதனால சுவாமி விசிட் வந்து அவங்களுக்கு தான் தெரியுமே, ஆபட்ஸ்பரியில ஃபங்க்ஷன் இருக்கும், சுந்தரம்ல ஃபங்க்ஷன் இருக்கும், எல்லா நிறைய இடத்துல இருக்கிறதுனால ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து எனக்கு மைக் பத்தி தெரியுமான்னு கேட்டெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, பட் ஆனா அந்த வில்லிங்னஸ் டு டூ, அது சரி சுவாமிக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கிறது நமக்கு பண்றதுக்கு அப்படின்ற என்தூசியாசம்ல வந்து அந்த இயர் வந்து நான் மைக்குக்காக வந்து பஜன் ரூப்ல ஜாயின் பண்ணேன்.
1: சுவாமி வந்து எதிர்பார்க்கறது வந்து எபிலிட்டி இல்ல, அவைலபிலிட்டி தான்,
0: அவ்வளவுதான், கரெக்ட்.
1: அவரே அவர் அதை வந்து பண்ண வச்சிருவாரு,
0: யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா சுவாமி மாத்தி
1: விடுவார், அவ்வளவுதான்.
0: சோ அது மாதிரி வந்து இங்க வந்து கத்துட்டு அந்த இயர் சுவாமி விசிட், இன்ஃபேக்ட் அந்த இயர் சுவாமி விசிட் நடக்கல டு பி ஃபிராங்க், ஆனா அடுத்த இயர் தான் சுவாமி ஆக்சுவலா வந்தார். பட் அந்த விசிட்டுக்காக உள்ள வந்தது வந்து ஐ ஸ்டார்டட் டு பி அ பார்ட் ஆஃப் த குரூப். அண்ட் அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து பஜன் சிங்கிங்ன்ற இதே கிடையாது, பஜன் சரி.

0: பிகாஸ் ஃபேமிலியில அம்மா அப்பா எல்லாம் வந்து சுவாமி போல இருந்ததுனால பஜன் ஃபெமிலியாரிட்டி இருந்ததே தவிர, பட் பாடணும்ன்ற ஒரு கேப்பபிலிட்டியோ இல்ல கெப்பாசிட்டியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அதை சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாடினதே வந்து சுவாமி முன்னாடி தான், கொடைக்கானல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது, விச் ஐ திங்க் அகெயின் சுவாமியோட கிரேஸ்னால தான்.
1: நீங்க முதல் தடவை பாடினதே அங்கதான்,
0: அங்கதான் கொடைக்கானல்ல தான் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. தமிழ் நியூ இயர்ஸ் டேக்கு வந்து கொடைக்கானலுக்கு எவ்ரி இயர் சுவாமி எங்க இருக்கிறோம் அங்க போவோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடைக்கானல்ல தான் இருக்கும். சோ அப்ப அந்த இயர் போனது போது சுவாமி வந்து பஜன் பாட சான்ஸ் கொடுத்தது. சோ அந்த சான்ஸ் அப்ப கொடுக்கும் போது வந்து கிட்டத்தட்ட 9-10 பேர் தான் இருந்தோம் பஜன் ரூப்ல. அதனால அப்ப இருக்கிற கன்வீனர் வந்து வாஸ் கிரேஷியஸ் டு கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கொடைக்கானல் வந்து ப்ராக்சிமிட்டி ரொம்ப பக்கத்துல, சுவாமி பக்கத்துலயே சேர் பக்கத்துலயே உட்காந்துருப்போம், ரொம்ப பக்கத்துல சுவாமியோட ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பஜன் பாடின அது 10th அதே இதுலயே வந்து சுவாமி நிறைய நாளை உட்காந்துருந்தது, 45 minutes பஜன் இருந்தது. சோ எக்ஸ்ட்ரா வந்து பஜன் வந்ததுனால இன்னொரு பஜனும் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. சோ 2 பஜன்ஸ் பாடும்படியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து ரொம்ப ரேர்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி டைரக்டா சுவாமி முன்னாடி பாடி
1: அதுக்கப்புறம்
0: சுந்தரம்ல பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. அண்ட் அகெயின் சுவாமிஸ் பிளெஸிங்ஸ்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பாட்டு பாடினாலும் ஞாபகம் இருக்காது?
0: ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு வந்து ஓம் முருகா. அண்ட் தமிழ் நியூ இயர் டே இருக்கிறதுனால வந்து தமிழ் பஜன் பாடணும்னு அந்த ஓம் முருகான்ற பஜன் வந்து ஃபர்ஸ்ட் பாடினேன். அந்த பஜன் பாடின அடுத்த சான்ஸ் வந்து ராம ராம சாயிராம் பர்த்தி புரிஷா சாயிராம் அந்த ரெண்டு பஜன் தான் ஃபர்ஸ்ட் முத முதல்ல சாமி முன்னாடி பாடினது.
1: ரொம்ப சந்தோஷம், மேற்கொண்டு சொல்லுங்க.
0: சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்புறம் பஜன் ரூப்ல ஜாயின் பண்ணி ஆக்டிவா மைக்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆன, அப்புறம் ஸ்லோவா பஜன் சிங்கிங்கும் சான்ஸ் கிடைச்சது. அண்ட் அகெயின் அங்க இருக்கிற சாய் பிரதர்ஸ் தே வேர் ஏபிள் டு ட்ரெயின் அஸ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து சொல்ற மாதிரி ஸ்கில்லோட வருதில்ல, நிறைய பேர் பார்த்தோம்னா பஜன் ரூப்லயே பாத்தீங்கன்னா எல்லாரும் வி கம் டு த குரூப், அதுக்கப்புறம் வந்து அந்தந்த ஸ்கில் வந்து எங்களுக்கு அக்வயர் ஆகுது. அதுவும் சுவாமியோட கிரேஸ்னால பாடுறதோ இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதோ பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக்கா சுவாமி அந்த பிளஸ் பண்ணி அந்த கிரேஸ்னால வந்து வி ஆர் ஏபிள் டு கெட் தட் ஸ்கில்.
1: கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருந்து வந்தவான்னு சொல்ல முடியாது, அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் ஃபர்ஸ்ட்.
0: கரெக்ட்,
1: ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்து பஜன்ஸ்ல பாடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த விடாமுயற்சி, அந்த பிராக்டிஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் நம்ம பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி எப்படி நம்ம வேதத்தை வந்து அத்தியாயனம் பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து வேதத்தை கத்துக்க முடியும். சும்மா நான் வந்து நெட்ரூ பண்றேன் அப்படின்னாக்கா அது வராது. அந்த மாதிரி பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பஜன் குரூப்ல வந்து நீங்க பார்த்ததுனாலே சாயங்காலம் 6 மணிக்கு பஜன் அப்படின்னாக்கா 3 மணிலிருந்தே பிராக்டிஸ் இருக்கும். அது
0: கரெக்ட்,
1: அதுதான் அதனுடைய ஒரு தனி மகத்துவமே. பிராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
0: கரெக்ட்,
1: சுவாமியே அதானே சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும். இப்ப வாக்கிங்கே வந்து பிராக்டிஸ் பண்ணிதான் வாக்கிங் வருது, பேசுறது பிராக்டிஸ் பண்ணிதான் வருது,
0: பிராக்டிஸ்
1: சாப்பிடுறது கூட பிராக்டிஸ் பண்ணிதான் வருது. எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் பிராக்டிஸ்.
0: கரெக்ட் கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க.
1: குட் சார்.
0: சோ அந்த மாதிரி பஜன் சிங்கிங் வந்து ஸ்லோவா என்னோட சீனியர்ஸ் எல்லாம் வந்து கத்துக் கொடுத்து ஓரளவு பாடுற அளவுக்கு வந்து வி ஸ்டார்டட் டு ரெகுலரா தேர்ஸ்டே பஜன்ஸ், சான்ஸ் கிடைக்கும் போது சண்டே பஜன்ஸ் அந்த மாதிரி பாடினோம்.
1: சோ நீங்க பகவான வந்து முதல் முதல்ல சிக்னல்ல நீங்க பார்த்து தரிசனம் பண்ணினது, அதுக்கப்புறமா ஆபரேஜ் பீரியட்ல வந்து அது டர்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டு. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் உரையாடலாம். சாய்ராம்
0: சாய்ராம் அண்ணா.
1: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. கைகேயி கடைசியாக அவள் சூழ்ச்சிகளுக்கு ஆளானாள். அவள், உன் வார்த்தையை கேட்டபின் நீ சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் முன் சொல்லிய வாக்கை விட அதிக உண்மையான வாக்கு போல் எனக்கு தோன்றுகிறது. ஆம், உண்மையிலேயே அவ்வாறு தோன்றுகின்றது. இவ்விஷயம் தாமதிக்கக்கூடிய விஷயமாக தோன்றவில்லை. இப்பொழுது செய்ய வேண்டியது எது? நான் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீ கூறினால் அதை உடனே நான் செய்முறையில் கொண்டு வருவேன் என்றாள். தன் சூழ்ச்சிகளால் கைகேயி கவரப்பட்டாள் என்பதற்கு தெளிவான அறிகுறி இவ்வாறு கைகேயி கொடுத்தவுடன் மந்தரை பெருமையினாலும் சந்தோஷத்தினாலும் அடக்க முடியாத வெற்றி கண்டாள். மேலும் அதிக தன்னம்பிக்கையுடன் பேசலுற்றாள். தாயே, இதைப்பற்றி மேலும் ஆலோசனை செய்து காலம் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உரிமையை கேட்பதற்கு வேண்டிய காரணங்கள் தயாராகவும் வலிமை உள்ளவைகளாகவும் உள்ளன. அன்றொரு நாள் காலத்தில் செய்த உங்கள் உதவியை நன்றியுடன் பெற்றபொழுது சக்கரவர்த்தி உங்களுக்கு இரண்டு வரங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் தம்மிடம் கேட்டால் தருவதாக வாக்களிக்கவில்லையா? அப்பொழுது அவ்வரங்களை கேட்க சந்தர்ப்பமில்லை. சந்தர்ப்பம் எழும்போது அவ்வரங்களை கேட்டு பெற்றுக் கொள்கிறேன் என்று அவருக்கு நீங்கள் சொல்லவில்லையா? இன்று அவ்வரங்கள் இரண்டும் ஆயிரக்கணக்கான நோக்கங்களை பூர்த்தி செய்ய வியலும். இப்பொழுது அவ்வரங்களை தர வேண்டும் என்று அதிகாரத்துடன் கேட்க முடியுமல்லவா? அவ்விரு வரங்கள் மந்தரை அவ்வாறு தெளிவாகவும் அழுத்தமாகவும் பேசிய பின் கைகேயி அலறி எழுந்தது போல தலையை மேலுயர்த்தி, ஓ மந்தரா, நீ எவ்வளவு புத்திசாலி! பார்வைக்கு அருவறுப்பான கூனல் முதுகுடையவளாய் தோன்றினாலும் தகுந்த வழிகாணும் வகையிலும் திறம்பெற்ற நுண்ணறிவிலும் நீ உச்சநிலையான அழகுடையவளாய் தோன்றுகின்றாய். உடல் அழகு குன்றியதை திறமை வாய்ந்த அறிவழகினால் சமம் செய்துள்ளாய். அவ்விரண்டு வரங்களையும் எவ்வாறு பெறுவதென்பதை எனக்குச் சொல்லி அவ்வரங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் எனக் குறைப்பாய் என்று கூறினாள். அதற்கு மந்தரை, தாயே, ஒரு வரம் உங்கள் மகன் யுவராஜாவாக முடிசூட்டப்பட வேண்டும். இரண்டாவது வரம் ராமர் இந்த சாம்ராஜ்யத்தில் தங்குதல் கூடாது என்பதாக விருத்தல் கூடும். அக்கணமே ஒரு வினாடியாவது யோசியாமல் மந்தரை உபாயங்களை எடுத்துரைக்க கேட்ட கைகேயி ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்தாள். பிறகு சுய உணர்ச்சி பெற்று, மந்தரா, என் மகனுக்கு முடிசூட்ட வேண்டுமென்பது நியாயமான உரிமையான வேண்டுகோளாகும். ஆனால் ராமரை ராஜ்யத்திலிருந்து துரத்த என் மனம் ஒவ்வாது. அந்நினைவே என்னை துன்புறுத்துகின்றது என்றுரைத்து ஆசனத்தில் திடீரென்று அமர்ந்தாள். தான் அச்சமயம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்த மந்திரை, தாயே, கோழைத்தனமாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இதுவல்ல. அமிர்தமும் காலங்கடந்தால் நஞ்சாகும். இவ்விஷயத்தில் தவறேதும் இல்லை. நீங்கள் சிறிதளவும் கருணையாக இருக்க வேண்டியது அவசியமும் இல்லை. அவ்வாறில்லையெனில் தீட்டிய திட்டம் ஜெயமுறாது, நம் நோக்கமும் முடிவுறாது. அவர்கள் நமக்கிழைத்த கொடிய வஞ்சனைக்கேற்ற பழிவாங்கும் திட்டம் நமதல்ல. உங்கள் மகன் அரசாள வேண்டுமென்றும் நீங்கள் அரசனின் தாய் என்ற மதிப்பு நிலையை அடைய வேண்டும் என்றும் தான் நான் ஆவலுறுகிறேன். இவ்வழியே நல்வழி. இல்லையெனில் நான் உறுதியாக நஞ்சுண்டு இறப்பேன். நீங்கள் துன்புறுவதைக் கண்டு உயிருடன் இருக்க என்னால் முடியவில்லை என்றுரைத்தாள். கைகேயினிடம் தான் வைத்த பாசத்தினாலும் அன்பினாலும் பொறுக்க முடியாதவள் போல் மந்தரை ஓலமிட்டு அழுதாள். அவள் கைகேயின் குழந்தை பருவத்திலிருந்து அவளிடம் கொஞ்சி விளையாடி அவளை அன்புடன் பேணி பல வருடங்கள் வளர்த்த செவிலித்தாயாவாள். அவளிடம் கைகேயி அதிக அன்பும் மதிப்பும் கொண்டவள். கைகேயி மேலும் எதிர்ப்பு எழுப்பவில்லை. அதற்கு பதிலாக தன் வருத்தத்தை தானே தணித்துக் கொள்ள முயன்றாள். மந்தரா, உறுதியுற்றிரு. தவறாமல் உனக்கு பிரீத்தியான வழியில் நான் நடந்து கொள்வேன். என்னிடம் இப்பொழுது எவ்வாறு நடக்க வேண்டுமென்று கூறுவாயாக என்று கூறினாள். அதற்கு மந்தரை, நாட்டை விட்டு காட்டில் வாசம் செய்ய ராமரை அனுப்ப வேண்டும் என்று என் கருத்தை தெரிவித்த பொழுதே அதன் பலாபலன்களை நான் சீர்தூக்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதற்கு வேண்டியபடி ஆழ்ந்தாராய்ந்தே இவ்வாறு உரைத்தேன் என்றாள். கைகேயி அரசியல் விவகாரங்களிலும் சட்டக்கல்வி அறிவிலும் குழந்தை என்றறிந்த மந்தரை, 12 வருட காலம் ஒரு பொருளை உரிமை கொண்டு தடையற்று இடையறாமல் அச்செல்வத்தை அனுபவித்தால் அப்பொருள் அவ்வாறு அனுபவித்த நபருக்கே சொந்தமாகிறது. ஆதலால் 14 வருட காலம் நாடு கடத்துவது நல்லது. அக்காலத்திற்குப் பிறகு ராமர் நாடு திரும்பினாலும் அரசை திருப்பிக் கேட்க உரிமை கிடையாது. அரசு உங்கள் மகனிடம் எதிர்வினாவுக்கு இடமற்ற பொருளாக அமைந்துவிடும் என்று கூறினாள். அவள் கருத்தறிவித்தபடி அரசி தனக்கு அரசர் ஆணையிட்டு தந்த இருவரங்களையும் கேட்க ஒப்புக்கொண்டதை மந்தரை கவனித்தாள். ஆதலால் அவள், தாயே, மேலும் தாமதிக்க வேண்டாம். நீங்கள் இப்பொழுதிருக்கும் நிலையை நோக்கினால் பேரரசர் நீங்கள் அவ்விரு வரங்களை கொஞ்சிக் கேட்பினும் ஒப்புக்கொள்ள இணங்க மாட்டார். நீங்கள் உங்களிடம் கோபாக்னியை வரவழைத்துக் கொண்டு அது ஊங்கி மேலெழும்பும்படி செய்தல் வேண்டும். உங்கள் படுக்கை அறையில் தலையணைகளையும் போர்வைகளையும் அங்குமிங்கும் சிதறியடிக்க வேண்டும். உங்கள் நகைகளை மூலைகளில் விசிறி எறிய வேண்டும். உங்கள் கூந்தலை அவிழ்த்து அலங்கோலமாகவும் கொந்தளிப்பாகவும் கலைத்து உதர வேண்டும். உங்கள் உயிரையே இழக்க தீர்மானித்தவள் போல் நடிக்க வேண்டும். அரசிகள் கோபத்தினாலும் வருத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டால் அவ்வுணர்ச்சியை அதை வெளிப்படுத்தவும் பிறர் அதை அறிந்து சமாதானப்படுத்தவும் அதற்கென்று அமைத்துள்ள கோபாகிரகத்திற்குச் சென்று அங்கு தரை மீது விழுந்து கிடப்பர். அதுபோல் நீங்களும் செய்யுங்கள். இப்பொழுதிருக்கும் நிலையிலேயே நீங்கள் நேராகச் சென்று அவரிடம் இரு வரங்களை கேட்பது தகுதியன்று. இடர் நிறைந்த வெந்துயரத்தில் இருப்பது போலிருந்து வரங்களை பெற்றால்தான் உங்கள் உயிர் தங்கும் என்று பாசாங்கு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் உரிமையான கோரிக்கைகள் வலிவுற்று மதிப்புக்குரியதாய் தோன்றும். எழுந்திருங்கள், உங்கள் வேலைக்கு முதற்படியாக செய்ய வேண்டியதை தொடங்குங்கள் என்றுரைத்தாள். மந்தரை இவ்வாறு தன்னை வற்புறுத்திய பொழுது கைகேயி அவள் தூண்டுதலுக்கு வசப்பட்டு அவள் சொல்லிய வண்ணம் செய்த பிறகு கோபாகிரகத்தினுள் நுழைந்து தன் வினையையும் ஊழ்வினையையும் நிகழவிருக்கும் பேரிழப்பையும் நினைந்து ஓலமிட்டாள். பிறகு அக்கிரகத்தின் கதவுகளை இழுத்து மூடி உள்ளே நிகழும் எழுச்சிகள் எவையும் எனக்கு தெரியாது போன்று மந்தரை மண்டபத்திற்கு வெளியே தடுமாறி விழுந்தாள். இது இவ்வாறாக பேரரசர் முடிசூட்டு விழாவிற்கு வேண்டிய ஆயத்தங்கள் யாவையும் செய்து முடித்த பின் கொலு மண்டபத்தினின்றும் வெளியெழும்பொழுது கௌசல்யின் இருப்பிடத்திற்கு செல்வதற்கு பதிலாக முதலில் அந்த சந்தோஷமான செய்தியை கைகேயிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆதலால் அவளுடைய அரண்மனைக்கு விரைந்தார். அங்கு கவனத்துடன் வழிநெடுக நின்று கொண்டிருந்த தாதியர் யாவரும் கவலையினால் நிலை குலைந்து நிற்பது போல அவருக்கு தோன்றியது. அவர்கள் அந்நற்செய்தியை கேள்வியுறவில்லை என்று பேரரசர் தமக்குள் தர்க்கித்துக் கொண்டார். அச்செய்தி அவர்களின் முகங்களில் பொலிவினை அளித்திருக்கும் அல்லவா? ராமர் மறுதினமே முடிசூட்டப்படுவார் என்ற செய்தி அவர்கள் யாவர்க்கும் தெரியாதென அவர்களின் மேல் இரக்கம் கொண்டார். அரசியை எதிர்பார்த்து அவர் அவளுடைய படுக்கையறையை நோக்கிச் சென்றார். அங்கு சிதைந்து கிடக்கும் ஆபரணங்கள், பண்படாத படுக்கை, தரையில் கிடக்கும் பல குவியல்கள், எங்குமே சுத்தமில்லாத ஒழுங்கற்ற பொதுநிலை, இவை அவர் கண்களில் விழுந்தன. இவைகளையெல்லாம் கண்டு ஆச்சரியமுற்று மூளை முடுக்குகளில் உற்று பார்த்து அரசியை தேடினார். அப்பொழுது தாதி உறுத்தி, மகாராஜரே, மாண்புமிக்க கைகேயி தேவி இப்பொழுது கோபாகிரகத்தில் இருக்கின்றார் என்றறிவித்தாள். அதை கேட்ட மன்னர் வருந்தி ஏக்கமுற்றார். பிறகு அவ்விடத்தை நோக்கிச் சென்றார். அங்கு கைகேயி நள்ளிருளில் தரையில் கைகால்களை பரப்பிய வண்ணம் புலம்பி அழுது கொண்டிருப்பதைக் கண்டார். அவர், கைகேயி, என்ன கோரமான காட்சி இது! ஏன் உனக்கு இத்தனை கோபம்? யார் உனக்கு இவ்வளவு கோபம் அளித்தது? என்னிடம் சொல். இத்தருணமே அவர்களை கொன்று விடுகிறேன், உனக்கு சந்தோஷம் அளிக்கிறேன். நீ பிரியப்படுவது எதுவென்று சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. என்றுமே உன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய நான் தயார். உன் சந்தோஷம் என் சந்தோஷம். இவ்வுலகிலேயே உன்னைவிட உயர்ந்த பொருள் எனக்கொன்றுமில்லை என்பதை நீ அறியாயா? எழுந்திரு, மேலும் என்னை சோதனை செய்யாதே என்றுரைத்தார். பேரரசர் அவள் அருகில் அமர்ந்து அவள் சிரசை வருடி பல வழிகளில் அவளுக்கு தேறுதல் சொல்லி அவளுடைய சினத்திற்கும் வருத்தத்திற்கும் காரணம் எதுவென்று வினவினார். கைகேயி கோபத்தினால் வலிப்புற்றாள். தன் பற்களை நரநரவென்று கடித்தாள். பேரரசர் தன்னிடம் கொஞ்ச எத்தனித்த பொழுது அவர் கைகளை பற்றி விசிறி எறிந்தாள். அவள் கோபமுடன், போதும் உங்கள் போலி வேஷம். இவ்வளவு காலம் உங்களிடம் நம்பிக்கை வைத்தேன். என்மேல் நானே அவமதிப்பை தேடிக் கொண்டேன். மேலும் உங்களை நான் நம்ப மாட்டேன். இம்மாதிரியான கபட நாடகம் நடத்த உங்களால் இயலும் என்பதை இதுவரையிலும் என்னால் நம்பவே முடியவில்லை. உங்களிடம் நம்பிக்கை வைத்ததற்கு தண்டனை இதுதானா? போங்கள், போங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம். ஏன் என்னருகில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? உங்கள் மனதை ஓரிடத்தில் அடகு வைத்துவிட்டு மற்றொரு விடத்தில் உங்கள் நாவை அடகு வைக்கின்றீர்கள். உங்கள் மனதை வைத்த விடத்திலேயே உங்கள் நாவையும் தந்துவிடுங்கள். உங்கள் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க இனிமேல் எனக்கு மனமில்லை. என் மீது இனிமேலும் துயரத்தை சுமத்தாதீர்கள். நீங்கள் விட்டு வந்த இடத்திற்கே திரும்பிச் சென்று விடுங்கள். எனக்கு என்ன நேர்ந்தது என்பதை பற்றி உங்களுக்கு அக்கறை என்ன? அடிமையைப் போல் இழிவு அடைவதை விட அரசியைப் போல் இருந்து இறப்பது நல்லது. என் வாழ்க்கையில் இதுவே கடைசி நாள் என்று கடிந்தாள். அவள் விம்மிக் கொண்டும் அழுது கொண்டும் நடுநடுவில் இவ்வாறு ஓலமிட்டும் பேசிய வார்த்தைகள் தசரதருக்கு ஒருவித கருத்தையும் உணர்த்தவில்லை. அவர் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து நின்று முழுமையும் குழப்பமடைந்தார். அரசியை மேலும் நெருங்கி தரைமேல் அமர்ந்து அவளுடைய சினத்தை தணிக்கவும் ஆறுதல் அளிக்கவும் முயன்றார். அவர், கைகேயி, இவ்வார்த்தைகளுக்கு பொருள் என்ன? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நான் தூய்மையற்ற கபடமான வார்த்தைகளை என்றுமே உபயோகப்படுத்துவதில்லை. உபயோகப்படுத்துவதற்கும் என்னால் முடியாது. என்றும் என் மனதும் நாவும் ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்கும். ஒரே விடத்தில்தான் அவை என்றுமே நிற்கும். என் அன்பு இருக்குமிடத்திலேயேதான் என் ஆசை வார்த்தைகளும் இடம்பெறும். என்ன நேர்ந்தது என்பது எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு வருடங்கள் கடந்தும் என்னுடைய கபடமற்ற தன்மையையும் என்னையும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே. உனக்கு இவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் எது கொடுத்ததென்பதை பற்றி என்னிடம் தெளிவுறச் சொல்லாமல் என்னை சித்திரவதை செய்யாதே. என்ன நடந்ததென்பதை பற்றி என்னிடம் சொல். ஏன் இவ்வண்ணம் நடந்து கொள்கிறாய்? உனக்கு வெந்துயர் உண்டாக்கியது எது என்று வேண்டினார். தசரதர் அவ்வாறு பரிதாபமாக நீண்டகாலம் மன்றாடியும் பயன்பெறவில்லை. பேரரசரின் கெஞ்சுதலுக்கு செவிசாய்க்காமலும் ஏளனமாக பழிப்பு வார்த்தைகள் சொல்லி நாணமில்லாமல் அவரை உதறித்தள்ளி கொடுமையாக அரசி சீறிப் பேசினாள். அவர் வார்த்தைகள் மதிப்பற்றனவாக தோன்றும்படி அவள் நடித்தாள். தசரதர் மனது ஆழ்ந்து புண்பட்டது. மந்தரை தன் பாத்திரத்தை ஏற்று நடித்தல். தசரதர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் மந்தரையை உள்ளழைத்தார். அவள் உணர்ச்சியுடன் நடிக்கத் தொடங்கி தன் தலைவி அரசிக்கு துணையாக உதவி செய்ய வேண்டும் என்று கீச்சென்று கத்தி ஓடி உள்ளே நுழைந்தாள். ஓ அரசே, என் தாயை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டு சக்கரவர்த்தியின் பாதங்களை இறுகப் பற்றினாள். சக்கரவர்த்தி உண்மையிலேயே சூதுவாது அறியாத ஓர் மனிதர். அவரிடம் வஞ்சம் என்பதே சிறிதளவும் கிடையாது. ஆதலால் அவர்கள் இருவரும் தன் முன் நடிக்கும் நாடகத்தின் உண்மையை கண்டுகொள்ள இயலவில்லை. தம்முடைய ஆசை நாயகி அவ்வளவு கடினமான கோபம் கொண்டு நெறிகோணி நிற்பதற்கு ஏதோ ஒரு பேரிழப்பு நடந்திருக்க வேண்டும் என்று பயந்தார். ஆதலால் தெளிவாக நடந்தது என்ன என்பதை பற்றி தமக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று மந்தரையை கேட்டார். அதற்கு மந்தரை, பேரரசே, என்னால் என்ன சொல்லக்கூடும்? நடந்தது என்னவென்பது சிறிதும் எனக்கு தெரியாது. என் தாய் தன்னுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்று தெரிவிப்பதில்லை. திடீரென்று தன் படுக்கை அறையை விட்டு இந்த கோபாகிரகத்திற்கு கழுகி வந்தார். இதை நான் கண்ணுற்று இங்கே வந்தேன். பல வழிகளிலும் நான் அவர்களை பிரார்த்தித்தும் கெஞ்சியும் மன்றாடினேன். ஆனால் காரணத்தை வெளிப்படுத்த மறுக்கின்றார். நீங்களே பாருங்களேன், உங்களிடமே உண்மையை சொல்லவில்லை. அப்படியிருக்க என்னிடம் அவர் சொல்வாரா? அவர் வேதனையுற்று கஷ்டப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை சகிக்க முடியவில்லை. இனிமேலும் ஒன்றும் செய்யாமல் பார்த்துக்கொண்டே இருக்க முடியாது. நீங்கள் அவருக்கு சாந்தி அளித்து அவர்கள் மனதில் திரும்பவும் சந்தோஷத்தை பரப்பினாலொழிய நிலை மோசமாகிவிடும். இப்பொழுது கூட வெகு காலமாய் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய நிலை ஒவ்வொரு நிமிடமும் மோசமடைந்து வருகிறது. இப்பொழுது நாங்கள் வெளியில் செல்கின்றோம் என்று கூறினாள். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10 இன்னும் வளர்கின்றது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
1: நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகின்றது தெய்வத்தின் அருளை. பகவான் அவர்கள் 2009 ஆகஸ்ட் மாதம் எத்திக்ஸ் மற்றும் வேர்ல்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ற மாநாட்டில் ஆற்றிய அருளுரையின் முதல் பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம்.
3: தேகமு பஞ்சபௌதிகமு, தேகமுக தப்பதிப்பு, தேகி நிராமையுண்டு கழுதிம்பு, தேகி சாப்பிட்டு மோக நிபந்த பந்தன உத்தரவு.
1: நம் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் உடலுக்குள் உறைபவருக்கோ பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. உடலுக்குள் உறைபவருக்கு பற்றும் இல்லை, பந்தபாசமும் இல்லை, முக்தியும் இல்லை. இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்.
3: தேகி நிராமையுண்டு கழுதிப்பக தேகி சாவு புட்டுக்கள் மோக நிபந்தனர் முத்தருளேவு.
1: அவருக்கு எந்தவிதமான பிறப்பு இறப்பு என்னும் வினைப்பயன்களும் இல்லை, என்றுமே அழியாதவர்.
3: ஆ தேகியே தேவதேவரு.
1: அப்படி உள்ளே உறைபவர் கடவுளே ஆவார்.
3: கழுதிப்பக தேகி எட்டி பந்தனும் தேவு.
1: அவருக்கு எந்தவிதமான பந்தமும் கட்டுப்பாடும் கிடையாது.
3: திருநி ஆத்மாயினி திருநி பிரம்மாயினி.
1: அப்படி உள்ளுரையும் அவரையே ஆத்மா என்பர், பிரம்மன் என்பர்.
3: பிரேமஸ்வரூபுரார
1: அன்பின் வடிவங்களே,
3: அநேக மந்தி பகவத்துனி அநேக விதமாக பூஜிஸ்துட்டாரு.
1: பலர் பலவிதங்களில் கடவுளை வழிபடுகின்றார்கள், பல வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்காதவர், அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். கடவுள் ஒருவரே.
3: அதன் பிரபுவனி ராம
1: அவரையேதான் அல்லா, இயேசு, ராமா, கிருஷ்ணா என்று பல பெயர்களில் அழைக்கிறார்கள்.
3: காணி வன்னி வாரி பிரமனே தப்பா பகவந்தனுக்கு வரக்கு பெயர்.
1: ஆனால் இவை அனைத்தும் மக்களின் கற்பனைதானே தவிர கடவுளுக்கு உண்மையிலேயே எந்த பெயரும் கிடையாது.
3: அதன் மக்களே,
1: கடவுள் ஒருவரே.
3: பகவந்தனு மக்களே ஏகம் சத்து விப்ராபௌதாவது.
1: கடவுள் ஒருவரே, பலர் கிடையாது. ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி. பண்டிதர்கள் பலவிதமான பெயர்களை சூட்டுகிறார்கள்.
3: அட்டி பகவந்தருக்கு அநேக ரூபம் கொன்னி.
1: ஆனால் நாம் பல வடிவங்களை கற்பனை செய்து அவற்றை கடவுளுக்கு வழங்குகிறோம்.
3: கனக பகவந்தனுக்கு சூச்சினவார் எவ்வாறு?
1: கடவுளை கண்டவரும் யாரும் கிடையாது.
3: காணி பகவந்தே
1: மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் எந்த வடிவத்தில் கடவுளை நம்பி வழிபடுகிறார்களோ அந்த வடிவத்தையே கடவுளும் ஏற்கிறார்.
3: பகவந்தேரு
1: கடவுள் ஒருவரே, இரண்டு இல்லை.
3: ஐ
1: ஐ என்ற ஒற்றை எழுத்து
3: தலைபோத்துந்தி.
1: அந்த ஐ என்ற ஒற்றை எழுத்தின் குறுக்கே கோடிட்டால் தலைப்பகுதி போய்விடுகிறது. பாதிதான் மீதமுள்ளது.
3: அதுவே தெய்வத்துவம்,
1: அதுவே தெய்வீகம். கடவுள் உருவமும் பெயரும் அற்றவர், எங்கும் நீக்கமர நிறைந்தவர், தெய்வீகமானவர்.
3: இட்டி பகவந்தி அநேக மந்தி பிராச்சீன காலம் நுண்டி ஆராதிஸ்து தபிஸ்து பரிஸ்து ஜபிஸ்து.
1: இந்த கடவுளையேதான் நினைத்து தவம் செய்து துதித்து அனாதிகாலமாக வழிபட்டு வருகின்றனர்.
3: பிரபஞ்சமிலோ அநேக மந்தி அநேக வாஞ்சம் உண்டாய்.
1: இவ்வுலகில் மக்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கின்றன.
3: காணி சக்கரவர்த்தி அயினட்டுவன்டி யொக்க தர்மராஜுக்கு ஒக்கட்டே.
1: ஆனால் சக்கரவர்த்தி தர்மராஜாவிற்கு ஒரே ஒரு ஆசைதான்.
3: அதற்கு ஒரு ஆட்டல்லோ ஒரு பாட்டல்லோ ஒரு மாட்டல்லோ அதே பிரசித்தி.
1: கடவுள் மீது ஒருவர் துதிகளை இயற்றலாம், பாடல்களை இயற்றலாம், பலவிதமாக போற்றலாம்.
3: காணி இ தர்மராஜனுக்கு ஒகே வாஞ்ச.
1: ஆனால் இந்த தர்மராஜாவிற்கு ஒரே ஒரு ஆசைதான்.
3: இத்தனைக்கு ஜூதம் மட்டே சாரா இஷ்டம்.
1: அவருக்கு சூதாட்டத்தில் விருப்பம் அதிகம்.
3: ஜூதம் பயணம் சாரா மோசு.
1: இதில் அவருக்கு மிக மிக பிரியம்.
3: இ சத்தியாண்ணி கௌரவர்கள் குர்த்திஞ்சாரு.
1: இந்த பலவீனத்தை கௌரவர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள்.
3: கௌரவர்களுக்கு சிக்கனி போய் சக்கங்க போதிச்சார்.
1: மேலும் கௌரவர்களுக்கு சகுனி இதை இன்னும் நன்றாக உருவேற்றிவிட்டார்.
3: வீர வெள்ளி தர்மஜனோ ஜூதமாரண்டி.
1: கௌரவர்கள் பாண்டவர்களுடன் சூதாட வேண்டும் என்று சகுனி விரும்பினார்.
3: அப்படி சாரா ஆனந்தமயந்தி.
1: தர்மராஜாவும் இந்த அழைப்பினை ஏற்று சந்தோஷமடைந்தார். கௌரவர்களும் சூதாட வந்து சேர்ந்தார்கள். துரியோதனன், துச்சாசனன் மற்றும் அவர்களைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒரு பக்கமாக அமர்ந்தார்கள்.
3: தர்மஜனு வாய்ப்பினர் கூச்சுனாடு.
1: தர்மரும் அவரை சேர்ந்தவர்களும் எதிர்பக்கமாக அமர்ந்தார்கள்.
3: காரி இ பாச்சுகளு மாயா பாச்சு.
1: அவர்கள் சூதாட்டத்தில் உருட்டிய பகடை மாயத்தன்மையுடையது.
3: தொங்க பாச்சுகளும் வீசாது.
1: கௌரவர்கள் வஞ்சகமான முறையில் இந்த பகடைக்காயை வைத்து சூதாட்டத்தை துவங்கினார்கள்.
3: இன்று ஏன் ஒட்டியாரு தர்மஜுடு தன் ராஜ்யமே ஒட்டியார்.
1: தர்மர் தன் ராஜ்யத்தை கூட தியாகம் செய்ய தயாராக இருந்தார்.
3: கௌரவர்களுக்கு ராஜ்யாணி தானும் பொந்தாரி ஆசிரிச்சாடு.
1: அவர் கௌரவர்களுடைய ராஜ்யத்தையும் தாம் பெற்றுவிடலாம் என்று நினைத்தார்.
3: காணி தானிக்கு விருத்தங்க.
1: ஆனால் நடந்தது என்னவோ அதற்கு நேர்மாறாக
3: கௌரவர்களே ஜெயிச்சாரு,
1: கௌரவர்களே வென்றனர். பாண்டவர்களுடைய ராஜ்யத்தையும் கௌரவர்களிடம் ஒப்படைக்க வேண்டியதாயிற்று.
3: அந்த ராஜ்யம் தப்பி
1: ராஜ்யம் முழுவதையுமே இழந்தார்கள்.
3: இனிமேலும்
1: இழப்பதற்கு என்ன இருக்கிறது?
3: இப்படி திரௌபதியை வட்டிச்சு,
1: திரௌபதியை கூட இழப்பதற்கு தயாராகிவிட்டார்.
3: திரௌபதி வச்சிருந்த சபைக்கு,
1: திரௌபதி சபைக்கு வந்தாள்.
3: ஆமே ஒரு க்வெஸ்சன் வச்சிருந்த,
1: அவள் ஒரு கேள்வியை எழுப்பினாள்.
3: நன்னோடு தானோடினா, தானோடு நன்னோடினா?
1: அவள் என்னை முதலில் வைத்து தன்னை இழந்தாரா அல்லது தன்னை முதலில் வைத்து என்னை இழந்தாரா என்று
3: கேட்டாள்.
1: யாராலும் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை.
3: தான் ஓடினாடு, தானும் கௌரவர்களுக்கு பாதிப்பு அனுப்பினாடு, அத்தனைக்கு நன்னுடைய
1: தர்மர் தன்னை முதலில் வைத்து தோற்றுவிட்டார் என்றால் திரௌபதியை பணயம் வைக்கும் உரிமை எங்கிருந்து வந்தது என்றும் கேட்டாள்.
3: அந்தியே காது, நீ பாஞ்சாரிணி.
1: அது மட்டுமல்ல, நான் 5 பேருக்கும் மனைவி.
3: நலுகுரு பத்தர் உன்னாரு.
1: எனக்கு இன்னும் 4 கணவன்மார்களும் உள்ளனர்.
3: வாரி அனுசரிச்சு தானும் ஒடினாடா ஏக தானே சொல்லா வைத்தாள்.
1: தர்மர் அவர்களையும் கலந்து ஆலோசித்துதான் என்னை பணயம் வைத்தாரா அல்லது தாமாகவே இச்செயலை செய்தாரா என்றும் கேட்டாள்.
3: கனுக்க தனக்கு நன்னு ஒடினாருக்கு ஏமாத்திரமோ அதிகாரம் இல்லை.
1: எனவே என்னை இழப்பதற்கோ தியாகம் செய்வதற்கோ தர்மருக்கு எந்த உரிமையும் இல்லை என்றாள்.
3: 5 மந்தி சேரா, என் தப்ப பாரிசு நடத்தாரு.
1: மேலும் இதில் அவர்கள் எல்லோருக்கும் சம்மதம்தான் என்றால் நானும் தயார்.
3: கனுக்க இ தர்மம் அந்த நிர்ணயிச்சு,
1: இதில் உரிமை என்பது என்ன என்பதை மட்டும் இங்கு எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் செய்ய வேண்டும் என்றாள்.
3: ஒவ்வொரு நூல் தெரிச்சு
1: யாருக்கும் வாயை திறக்க கூட துணிவு இல்லை.
3: இந்திய காக்குண்டா பாண்டவர்கள் எந்த மரக சித்திரம் ஜரிகிந்தி.
1: அது மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கு வேறு ஒரு நிர்பந்தமும் இருந்தது.
3: அதுகா தர்மம் நிர்ணயிச்சிடம்,
1: அவர்கள் தர்மத்தையும் தீர்மானிக்க வேண்டியதாய் இருந்தது.
3: திருபத
1: மன்னனின் அரண்மனையில்
3: துரோணாச்சாரியுடன்
1: துரோணாச்சாரியர் தங்கியிருந்தார்.
3: துரோணாச்சாரியுடு ஒகாலொக சமயம்லோ தனக்கு குமாரனு புட்டாடு.
1: துரோணாச்சாரியாருக்கு ஒரு மகன் இருந்தான்.
3: ஆ குமாரனுக்கு பால் காவாலி திருபதி போய் பிரார்த்திச்சாடு.
1: தன்னுடைய மகனுக்கு பால் வேண்டும் என்று துரோணாச்சாரியார் துருபதனிடம் சென்று கேட்டார்.
3: காணி நீ காவசன் தப்பு பால் தீசு,
1: அதற்கு அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான்.
3: காணி கொல்லிதனால் பால் தீசுகொண்டு போயாடு.
1: துரோணரும் ஒரு சில நாட்களுக்கு தேவையான அளவை எடுத்துச் சென்றார்.
3: மறி 10 தினங்கள் அயின் தர்வாத ராஜா நாக்கு ஒரு கவு நெய்வாரு.
1: 10 நாட்களுக்கு பிறகு அவர் மன்னனிடம், மன்னா நீ ஏன் எனக்கு ஒரு பசுவையே வழங்கக்கூடாது என்றார்.
3: நாயனா கவுன் தீசுன் போட்டமோ சாலா பெத்த கஷ்டம், தன் சாகட்டமோ அபிவிருத்தி செய்யட்டமோ தன் பால் பெற்ற இவன்னி கூட கஷ்டம்.
1: அதற்கு துருபதன், உங்களால் பசுவை நன்றாக பராமரிக்க முடியாது, அதை இங்கிருந்து ஓட்டுச் செல்வதும் கஷ்டம், அதற்கு தினமும் தீவனம் போடவும் உங்களால் முடியாது, தினந்தோறும் பால் வேறு கறக்க வேண்டும், எல்லாமே உங்களுக்கு கஷ்டம் என்று சொல்லிவிட்டான்.
3: அப்படு துரோணாச்சாரியனுக்கு சாரா கோபம் வச்சு,
1: அப்போது துரோணருக்கு மிகவும் கோபம் வந்தது.
3: நாக்கு ஒக்க ஆவுன் அடிகிறது, எப்படி இவரேக்கு போயாடே, இட்டி ராசு நாக்கு எந்தக்கு,
1: எனக்கு ஒரு பசுவை கூட இவனால் கொடுக்க முடியவில்லை, இவனுடன் நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்.
3: தெல்லவாரி வச்சாடு, பாரு செப்பாடு, குமாரன் எத்துக்கொண்டு நான் பட்டரந்தா மூட்டை கட்டமிட்டு முகரும் எழுதாம.
1: மறுநாள் காலை தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு அவளையும் மகனையும் அழைத்துக் கொண்டு தன் துணிமணிகளை மூட்டை கட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டார்.
3: அப்படியே காரு ஏ பஸ்லு ஏ ட்ரெயின்லு.
1: அந்த காலத்தில் கார், பஸ், ட்ரெயின் போன்ற போக்குவரத்து வசதிகள் கிடையாது.
3: காலில் நடிச்சுக்கொண்டு வச்சார் முகரு.
1: மூவரும் நடந்தே சென்றனர்.
3: வச்சி வச்சி பாண்டவர் யொக்க ஸ்தானம்லோ சேரு.
1: அவர்கள் நடந்து நடந்து சென்று கடைசியில் பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்தை அடைந்தனர்.
3: பாண்டவர் கௌரவர்கள் சின்ன சின்ன பெண்கள்,
1: அது பாண்டவர்களும் கௌரவர்களும் சிறுவர்களாக இருந்த காலம்.
3: ஆடுக்குண்டு உண்டு ஆடவிடும்.
1: அவர்கள் ஒரு காட்டுப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள்.
3: யாரும் லோப்பலா சூசி ஆடுவார்.
1: துரோணாச்சாரியர் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தார்.
3: இவர் சாரா ஆச்சு நிராசைகா உன்னாரே విసురుగా ఉన్నారే అని యోచించాడు.
1: అవర్గల్ ముఖத்தில் சோகமும் ஏமாற்றமும் நிரம்பி இருப்பதாக அவர் எண்ணினார்.
3: ఎందుకునైనా మీరు ఇట్టున్నారు అని ప్రశ్నించాడు.
1: அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் இவ்வாறு கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்.
3: ஐயா, மேம் பால் ஆடுக்குண்டுனாமோ ஆ பால் பாவிலோ படி.
1: அதற்கு அச்சிறுவர்கள், ஐயா, எங்கள் பந்து இந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது.
3: தான் திவிடானுக்கு எந்தோ பிரயத்தம் செய்யும்.
1: நாங்கள் அந்த பந்தை எடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தோம்.
3: காணி தீரைக்கு போதும்.
1: ஆனால் எந்த பயனும் இல்லை என்றார்கள்.
3: இப்படி மூட்டலோ உள்ளட்டுவண்டி ஒரு அம்பு தீஸ்குனாடு.
1: துரோணர் தம்மிடம் இருந்த அம்புகளில் இருந்து ஒன்றை எடுத்தார்.
3: தீஸ்கொனி பிச்சாடு ஒரு அம்பு
1: எடுத்து அதை பிரயோகித்தார்.
3: அது போய் ஒரு பாலுக்கு தகிலிந்தி.
1: அது அந்த பந்தின் மீது சரியாக தைத்தது.
3: பாலு தகிலிந்தி காணி ஆ விரிச்சின பாலம் பால் லோப்பி
1: பந்து சரியாக சிக்கியது.
3: தான் மரக்கு பாலம் விரிச்சாடு.
1: மற்றொரு அம்பையும் எய்தார்.
3: ஆ சேரினட்டு இந்த பாலு பையனா மரக்கு பாலம் கூட போய் சேரி போயிருந்தி.
1: இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சங்கிலி தொடராக அம்புகளை எய்தினார்.
3: இவ்விதங்க ஒகதான பயணம் ஓடுவது அது பயிர் வச்சு பாலம்
1: பந்தினை வெளியே எடுப்பதற்கு ஏதுவாக இப்படியே ஒரு சங்கிலி தொடராக அம்புகளை எய்தினார்.
3: அப்படி கரத்தோ தான் தீசி பிள்ளைக்கு இச்சார்.
1: இவ்வாறாக பந்தினை வெளியே எடுத்து அதை சிறுவர்களிடம் கொடுத்து விட்டார்.
3: பணம் பயிர் பணம் வச்சிடமும் சார கஷ்டம்.
1: இப்படி சங்கிலி தொடர்ச்சியாக அம்புகளை எய்வது மிக மிக கஷ்டமான செயல்.
3: இவ்விதங்க ஐதாறு பாலம் சேர்த்தபடிக்கு அது பை.
1: இவ்வாறு பல அம்புகளை தொடுத்து இணைத்ததால் பந்தை வெளியில் எடுக்க முடிந்தது.
3: அப்படி பிள்ளை ஆனந்திச்சு இன்னைக்கு போய் செப்பாடு. ஒரு சாஸ்திரஜ்ஞன் வச்சாடு. அம்மா நான் அத்தனு அஸ்திர வித்தியாலு பிரவீணு அயிப்போயாடு.
1: அதை பார்த்த சிறுவர்கள் ஆனந்தப்பட்டு வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை சொன்னார்கள். அம்மா அப்பா, இன்று நாங்கள் பந்தினை கிணற்றுக்குள் இருந்து திறமையாக அம்பு எய்தி வெளியே எடுக்கும் வல்லமை பெற்ற ஒருவரை பார்த்தோம் என்றார்கள். பாண்டவர்கள் அவ்வில் வீரரை அழைத்து வரவும் விரும்பினார்கள். அவரும் அங்கு அழைக்கப்பட்டார்.
3: அதன் துரோணாச்சாரியோட ஒக்கடே காது.
1: துரோணாச்சாரியார் தனியாக இல்லை.
3: அதன் பாரியா பிட்டு கூட உன்னாரு.
1: அவருடைய மனைவியும் மகனும் உடன் இருந்தனர்.
3: வாருக்கு ரூம் இச்சாரு.
1: அவர்களுக்கு அங்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்டது.
3: இதன் தோவு மாட்டாடுத்துச்சார்.
1: பின்னர் துரோணருடன் உரையாடினார்கள்.
3: இதன் அஸ்திர சிஸ்ட வித்யாந்து பிரவீனுடைய புயாடு.
1: வில் வித்தையில் துரோணருக்கு இருந்த திறமையையும் அறிந்து கொண்டார்கள்.
3: அப்படி அதன் தகுந்த செய்தி கொஞ்சம் வித்யம் நேர்ச்சிட்டு வச்சு பாண்டவராஜன்.
1: பாண்டவர்கள் துரோணரிடமிருந்து வில் வித்தையின் நுட்பங்கள் பலவற்றை கற்றுக் கொண்டார்கள்.
3: நேர்ச்சிக்கொண்ட தருவாத செப்பாடு.
1: அவரை பற்றி அவர்கள் நன்கு அறிந்து கொண்ட பின்னர் துரோணாச்சாரியார் கூறினார். உங்களில் யாராவது ஒருவனை தேர்ந்தெடுங்கள், நான் அவனுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்கிறேன்.
3: தப்பாடு.
1: நான் அறிந்தவற்றை எல்லாம் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கிறேன் என்றார்.
3: அப்படி
1: அதன் பின் தர்மன் அர்ஜுனனை அழைத்தான்.
3: அர்ஜுனன் செப்பாடு.
1: அர்ஜுனன் வந்த பிறகு உங்களில் யார் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் என்று துரோணாச்சாரியார் கேட்டார்.
3: கொப்பவாடு மஞ்சள் தெளிவுவாடு பம்பிச்சார்.
1: பிறகு தர்மன் அர்ஜுனனிடம் துரோணாச்சாரியாரை காண்பித்து, இவர் மிகவும் திறமையானவர், உயர்ந்தவர், நீ இவருடன் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்றான்.
3: அதன் தீஸ்கேடுவெள்ளி அந்நிலக்கமுள்ள விஜயம் நேர்ப்பி.
1: துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு வில்வித்தையில் உள்ள சகல நுட்பங்களையும் கற்றுக் கொடுத்தார்.
3: ஆ பிள்ளவாடு செய்ய அம்புல சாரா பவித்தரனு தெரிவித்தேட்டனு குத்தி சாரா பெற்றுக்கொண்டாரு.
1: அவர் தம் மாணவன் அர்ஜுனன் வில்வித்தையில் பெற்று வரும் தேர்ச்சியையும் சாமர்த்தியத்தையும் கண்டு மிகவும் மகிழ்ந்தார்.
3: இவ்விதங்க துரோணாச்சாரிய பேரு சாரா பை.
1: இப்படியாக துரோணாச்சாரியார் வில்வித்தைகளை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மிகுந்த புகழை பெற்றார்.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.